0: தமாசா தேக்க.
1: மட்டக்களை பிள்ளைய லவ் பண்ணி பாக்கலையா? பண்ணி பாருங்க, கடைசி மட்டும் உங்களுக்கு மட்டும் உண்மையாக இருக்கான்.
2: Hypnosis is not a state of mind, it's a fact of life.